பட்டுபை பாட் சந்தனத்து பாட் சுத்திதேவ பக்தாத் மாடி வருவாள் பட்டுபை பாட் சந்தனத்து பாட் சுத்திதேவ பக்தாத் மாடி வருவாள் பட்டுபை பாட் சந்தனத்து பாட் சுத்திதேவ பக்தாத் மாடி வருவாள்.